செய்தா கிட்ட தக்க தெத்தை ஹிதத்தும் தாதா கிட்ட தக்க தெத்தை ஹிதத்தும் தையத்தோ தெத்தை ஹிதத்தோ தெத்தை ஹிதத்தை ஹிதாம் கதை ஹிதத்தி கணதா தீம் தன்னத்த திம்மி தை தன்னத்த ஜனுதாம்.